முறைய மாறி கீழுக்கு முறைய உடே பாரா பொறிச்சு உயிட்ட போல பொத்தடிச்சிரா கூடே குமுறைய மாறி கீழுக்கு முறைய உடே பாரா பொறிச்சு உயிட்ட போல பொத்தடிச்சிரா கூடே.